0: Rakita 107.9.
1: Kita dadah tako final authority lah you jangan ingat tako biarang. You push it dadah tako.
2: பிடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியைக் கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு